ஹண்டை உன்னக்கு தாய்ந்தா பெந்தூட பட்டு. வாஹிகுரு ஜி கா கால்சா, வாஹிகுரு ஜி கி ஃபதே. பரம் சத்கார யோக மெஹர்வான் சத்குரு தன் தன் ஸ்ரீ குரு கிரந்த சாஹிப் பாஷா மகாராஜ் ஜி தி பாவ பவித்தர் கோத் தா ஆனந்த பா ரஹே சப் மாயி பாயி சத் சங்கி ஜனோ சல் ரஹி லடி வார் கதா பகத் ஃபரீத் சாஹிப் ஜி தே ஸ்லோகா விச்சோ ரோஜ் ரோஜ் ஆப் சர்வன் கர்தே ஆ ரஹே ஹோ. ਜਿਹੜੇ ਤਿੰਨ ਸਲੋਕ ਪੜ ਕੇ ਆਪ ਸੰਗਤ ਨੂੰ ਸੁਣਾਏ ਗਏ ਉਹਨਾਂ ਵਿੱਚੋਂ ਪਹਿਲਾ ਸਲੋਕ ਫਰੀਦਾ ਰਾਤੀ ਵੱਡੀਆਂ ਧੁੱਖ ਧੁੱਖ ਉੱਠਣ ਪਾਸ, ਸਿਆਲੇ ਦੀਆਂ ਰਾਤਾਂ ਸਰਦੀ ਦੀ ਬਹਾਰ ਦੀਆਂ ਰਾਤਾਂ ਬੜੀਆਂ ਵੱਡੀਆਂ ਨੇ, ਦਿਨ ਛੋਟੇ ਰਾਤਾਂ ਵੱਡੀਆਂ. ਭਗਤ ਜੀ ਕਹਿਣ ਲੱਗੇ ਲੰਮੇ ਪਿਆਂ ਪਿਆਂ ਪਾਸੇ ਵੀ ਦੁਖਣੇ ਸ਼ੁਰੂ ਹੋ ਜਾਂਦੇ ਨੇ. ਤੁਖ ਤੁਖ ਉੱਠਣ ਪਾਸ, ਪਾਸ ਲਫ਼ਜ਼ ਨੂੰ ਬੜੇ ਧਿਆਨ ਦੇ ਨਾਲ ਸੁਣਨਾ. ਗੁਰਬਾਣੀ ਦੇ ਅੰਦਰ ਇਸ ਤਰ੍ਹਾਂ ਬਚਨ ਆਉਂਦਾ ਹੈ ਕਿ ਪਾਸ ਦਮਾਮੇ ਛਤਰ ਸਿਰ ਭੇਰੀ ਸੱਡੋ ਰਾਡਾ. ਉੱਥੇ ਪਾਸ ਦਾ ਮਤਲਬ ਹੈ ਨੇੜੇ, ਪਾਸ ਦਾ ਮਤਲਬ ਹੈ ਕੋਲ. ਪਾਸ ਦਮਾਮੇ, ਤੇਰੇ ਕੋਲ ਨਗਾਰੇ ਹੋਣ, ਛਤਰ ਸਿਰ